0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர்குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ

0: மர்மே பாச்சு
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ
2: Yeah. Yeah.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமாரா மேப்பாச்சோ
0: பிமாரா மேப்பாச்சோ
2: யுவான்லாம் யுபிரோ டெலா ஆ இரோகா காமு பேனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.